0: கடவுள அண்டித்தலை
1: சிலிபி முத்துக்கை சின்னு குத்தேனை கை கசி கசி கவி